0: Radio Suno 91.7 FM.
1: Qatar's happiness frequency.
2: Now available on
0: Huawei App Gallery.
3: எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் சேதுபதி.
0: You're listening to
3: Radio Suno. You are listening to Radio Suno. கேட்டு கேட்டு கூட்டு கூட

0: Chennai beats.
1: Tamil, head of the R.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: Chennai beats.
1: Tamil head of the R.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?